புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும், பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்றெல்லாம் நாம் அனைவரும் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் இருந்தும் கூட இன்றும் புகையிலை பொருட்களின் புழக்கம் மக்களிடையே இருந்து வருவதை நாம் கண்டு வருகிறோம். தொடர்ந்து புகையிலை பயன்பாட்டால் உடலுக்கும் உயிருக்கும் சமூகத்திற்கும் விளையும் தின்மையை கருத்தில் கொண்டுதான் ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கிறது. புகையிலை என்னும் போதைப் பொருளிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், சமூகத்தில் இருந்து அதன் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தமிழ்ச்செல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது, புகையிலை எவ்வாறு மனித நலம் மற்றும்

0: வணக்கம் நேர்களே. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சி நேர்காணலில் நம்முடன் கலந்துள்ளவர் டாக்டர் பிரியா எம் சுந்தரம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். மே 31 உலகம் முழுக்க உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அதனோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: 1987 இருந்து இந்த மே 31 திவசம் உலக புகையில எதிர்ப்பு தினமாக கொண்டாடி வருகிறார்கள். கொண்டாட்டம் என்று ஏன் சொன்னேன் நானாக்கால், இந்த புகையிலையினால் ஒருபாடு பாதிக்கப்படுவதுண்டு மனிதர்கள். அந்த பாதிப்பை எல்லாம் இல்லாயமை பண்ணறதுக்கு கூட வேண்டியாக்கும் இப்படி ஒரு நாளை கொண்டாட தீர்மானித்திருக்கிறது. அது இதனுடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா, எவ்ரிடே வேர்ல்டு நோ டுபாக்கோ டே, அதானது எல்லா நாளுமே புகையில எதிர்ப்பு தினமாக நமக்கு வர வேண்டும், அமைய வேண்டும். அதுக்கு வேண்டித்தான் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் தொடக்கி வச்சிருக்கிறார்கள்.
0: கண்டிப்பாக. அப்புறமா டாக்டர், அப்படின்னா இந்த புகையிலே அப்படின்னா என்னது?
1: புகையிலைங்கப்பட்டது டுபாக்கோ, அதானது அது ஒரு செடி, ஒரு செடியோட இலையாக்கும் புகையிலை. அந்த இலைங்கப்பட்ட வாக்கிலே இருக்கே புகையிலை, அதனோட அதுலேருந்து புகை பிடிப்பது தாராளமாக நடந்துட்டு இருந்ததுனாலதான் அதுக்கு புகையிலை எங்கப்பட்ட பெயர் கொடுத்தாங்க. அது வந்து அநேகமா ஒரு 79 ஸ்பீஷிஸ் டுபாக்கோ செடிகள் இருக்கு. அது எல்லாமே சொலானேசியேங்கப்பட்ட ஒரு குடும்பத்தில பெட்ட செடிகளாக்கும் எல்லாமே. அதுக்கு வந்து ஜெனரிக் நேம் வந்து நிக்கோட்டியானாக்கும் அதனோட ஜெனரிக் நேம். அதுலேருந்து வர அதுல நிக்கோட்டின் எங்கப்பட்ட கெமிக்கல் இருக்கிறதுனாலதான் அதை நிக்கோட்டியானா எங்கப்பட்ட ஜெனரிக் நேமில் அது தெரிவிக்கப்படுறது.
0: இப்போ புகையிலே நம்ம எடுக்கிறனால அது புகை வடிவமாகவோ அல்லது மற்ற ஏதாவது வடிவத்தில் எடுக்கும்போது அது எப்படி நம்ம உடம்புக்கு கேடாக அமைகிறது?
1: இந்த புகையிலேங்கப்பட்டதில் நாம் சொன்ன மாதிரி நிக்கோட்டின்கப்பட்ட கெமிக்கல் அதிகமாகவே கலர்ந்திருக்கு. அதனால அதனோட பேர் கூட அப்படி தானே, நிக்கோட்டினா நிக்கோட்டின் என்னெல்லாம் தான் பேரே கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கொடுக்கறக்கூடிய ஒரு செடியாக்கம் இந்த புகையிலேங்கப்பட்டது. அதுக்கு நிறைய மெடிசினல் யூசஸ் இருந்தால் கூட அதே விட எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக உடம்புக்கு கெடுதல் கொடுக்குற ஒரு பொருளாக்கும் இந்த புகையிலேங்கப்பட்டது. இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கும். லிவர், கிட்னீஸு, லங்ஸ், பிரதானமாக சொன்னால் லங்ஸு, அப்படி எல்லா ஆர்கன்ஸையும் இது ரொம்ப மோசமான அளவில் தான் அது பாதிச்சுட்டு இருக்கு. முக்கியமாக இது சுவாசகோஷத்தில், அந்த சுவாசம் விடுற அந்த சுவாசகோஷத்திலேயாக்கும் இது மெயினாக சிம்டம்ஸ் உண்டாக்கப்பட்டது. அதில் வந்து மூச்சு முட்டல், அது சின்ன ஆக்சுவலாக மூச்சு முட்டல்ங்கப்பட்ட அதில் ஒரு சிம்டம் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த லங்ஸ் எல்லாமே இல்லாய்மையாகி லங்ஸாக்கு நம்ம சுத்தமான வாயு எடுக்கிற வாயுவை, அந்த வாயுவிலேருந்து ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது லங்ஸாக்கு.
0: ஓ,
1: அப்போ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணப்பட்ட இந்த லங்ஸை இது ரொம்ப மோசமான ரீதியில பாதிச்சிடும். அப்ப என்ன, ரத்தமும் சுத்தமாகாது. அப்போ இது தொடர்ச்சியா ஓரோரோ நோயா வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல இதுக்கெல்லாம் மேல இது புத்திய மூளைய கூட பாதிக்கிறதாக்கும். மூளையில ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். டோபாமின் சொல்லி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உண்டு பாடியில, அது வந்து நல்ல மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டவரணும். பாடிக்கு எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தம் வரத்த நமக்கு நல்ல மகிழ்ச்சியா நம்ம இருக்கும்போது நம்ம பாடியில டொப்பாமினோட லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: இந்த அளவுக்கு மேலே டொப்பாமின் தரதுனால இந்த புகையில பிடிக்கப்பட்டவங்களுக்கு அளவுக்கு மீறி மகிழ்ச்சியாக தோணும்.
0: ஓ,
1: அது வந்து நல்ல நிலையிலுள்ள மகிழ்ச்சி அல்ல, இட் இஸ் சியூடோ மகிழ்ச்சி, அப்படின்னா தப்பான நிலையிலுள்ள மகிழ்ச்சியாக்கும். அதனாலேயாக்கும் அது வேணும் வேணும் இன்னும் செய்யணும், இன்னும் புகை பிடிக்கணும், இல்லைன்னா புகையிலையோட சாமானங்கள் இன்னும் உபயோகப்படுத்தணும் என்கிற ஒரு ஆசை மனிதர்களுக்கு வரத்துக்குள்ள காரணமே அதனால அதுதாக்கும். இந்த டோப்பாமின் ஜாஸ்தியாக செக்ரேட் பண்ணுறதுனாலயா?
0: ஓ, கண்டிப்பாக. அப்புறமா நீங்கள் இப்போ புகையில எடுப்பதுனால என்னென்ன நோய்கள் எந்தெந்த உடல் உறுப்புகள் பாதிக்கும்ங்கிற மாதிரி நேரம் சொன்னீங்க. பொதுவாக புகையில அதிகமாக எடுக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
1: இப்போ சுவாசகோஷத்தை சம்பந்திச்சு பார்த்தோம்னாக்கா அதில் வந்து மூச்சு முட்டு, ரொம்ப சுவாசம் கிடைக்காம மூச்சு முட்டு, அப்புறம் இருமல், இருமல்

0: குழல் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணாது. குழாயில ஏதாவது கோட்டிங் வந்துடுத்துனாக்கா அது கூட தண்ணி முழுவதா வராது இல்லையா?
1: கண்டிப்பா
0: நம்ம நினைக்கிற ஃபோர்ஸ்ல தண்ணி வராது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதே மாதிரி ரத்த குழல்கள்ல ஃபோர்ஸா ரத்தம் போடாதனால ஸ்ட்ரோக் மாதிரி உள்ள வியாதிகள் வந்து சேரும்.
1: ஓ,
0: அதே ஹார்ட்டுக்கே ரத்தம் கொடுக்கப்பட்ட ரத்த குழல்கள் இருக்கு, அதுல வரத்தையாக்கும் ஹார்ட் டிசீஸ், சிஐடி சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் மாதிரி, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லு, அந்த மாதிரி உள்ள கண்டிஷன். நீங்க கேட்டிருப்பேங்க, ஆன்ஜியோபிளாஸ்டி சேரா, பைபாஸ் சர்ஜரி சேரா என்னெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இது கொண்டெத்திக்கவும் செய்யும். இதுக்கெல்லாம் அப்புறமா ரொம்ப ஒரு கஷ்டமான கொடுமையான சங்கதி என்னன்னாக்கா, இதுல 70க்கு மேல கார்சினோஜன்ஸ் அடங்கியிருக்கு புகையில. கார்சினோஜன் தானாக்கா கேன்சர் உண்டாக்க கூடின கெமிக்கல்ஸ் ஏக்கும் நம்ம கார்சினோஜன்ஸ் சொல்லுவோம். இப்ப கேன்சர் மாதிரி புற்றுநோய் இருக்கு இல்லையா, கேன்சர் மாதிரி ஒரு மகாவியாதி தெரியும், நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்துல அது அம்பட ரொம்ப பரவேண்டிருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு கேன்சர் உண்டாக்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் கூட இந்த புகையில உபயோகத்தினால உண்டாகிறது. அதாக்கும் ஏற்றோ ரொம்ப இதனோட பயானகமான ரொம்ப கொடுமையான ஒரு பிரச்சனை அதுதான்.
1: கண்டிப்பா
0: பல இடங்கள்லயும் உண்டாகும், லங்ஸ்ல இருந்து தொடங்கி லங்ஸ், அப்புறம் இந்த வாய்க்குள்ள ஓரல் கேன்சர்னோமா சொல்லுவா அது, அப்புறம் த்ரோட்டு தொண்டைய குழியில கேன்சர் வரலாம், அப்புறம் அன்ன நாளம் இருக்கு இல்லையா, சாப்பாடு போகுமே அந்த அன்ன நாளத்துல வரலாம், அப்புறம் யூரினரி பிளாடர் இருக்கு, பிளாடர் லெவல இப்படி உடம்புல எங்க வேணுமானா கேன்சர் வரலாம். இது கேன்சரை பற்றி சொன்னேன். இன்னும் வேற வியாதிகளும் வரும், போன்ஸ் எலும்பு இருக்கே எல்லாம் அஃபெக்ட் பண்ணியாச்சுன்னா எலும்பு ஒடிஞ்சு பொடிஞ்சு போற கண்டிஷன்ஸ் வர இந்த புகையிலை எடுக்கிறதுனால வந்துடும்.
1: அப்புறமா ஒரு சந்தேகம், இப்ப தாய் அல்லது தந்தை புகையிலை எடுக்கிறதுனால கருவில இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்களா?
0: கட்டாயமா வரும். என்னன்னா இது வந்து பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவா, நம்ம நேரிட்டு புகை பிடிக்கிறது புகை எடுக்கிறது எல்லாம் ஆக்டிவா ஸ்மோக் பண்றாங்க, பாக்கிறதே தெரியறது அந்த ஆளு புகை எடுக்கிறா புகை பிடிக்கிறா தெரியறது. ஆனா பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லி ஒரு கண்டிஷன், அதாக்கும் உலகத்துல டோட்டலா புகையினால டெத் ரேட் சொல்லி இருக்கப்பட்டது 80 லட்சம் ஆளுகளா ஒரு வருஷத்துல, 80 லட்சம் டெத் புகையிலை உபயோகத்தினால வருது. அதுல 12 லட்சம் டெத்தும் நான் ஸ்மோக்கர்ஸுக்காக்கும் வரும், புகையிலை நேரிட்டு உபயோகிச்சவா இல்லை பாசிவா எடுத்தவா. அதுல இந்த கருக்கள் வர குழந்தைகள் வர அதுல அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த 12 லட்சத்துல அது வருது. அதனாலயாக்கும் இப்படி ஒரு நோக்கத்துடனே இந்த ஒரு டே கொண்டாடணும்.
1: அப்புறமா அப்ப நம்ம நினைக்கிறோம் புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உயிருக்கு ஆபத்துன்னா, அது பொது இடங்கள்லயும் சரி வீட்லயும் சரி கருவில இருக்கிற குழந்தைக்கும் சரி, மத்தவங்க புகை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆபத்து மத்த கூட இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு.
0: கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. அதுதானே இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் தான் சொன்னேன், அந்த புகை பிடிக்கிறவங்க இது தெரிஞ்சிருக்கணும். நான் எனக்கு என்னவாவது உடம்புக்கு வந்தாலும் பரவாயில்லை என்ன நினைக்க கூடாது. ஒரு சமூகம் அப்படியே ஒரு சொசைட்டி அப்படியே இதனோட எஃபெக்ட எடுக்கிறது சொன்னாக்கா அது ரொம்ப மோசம் இல்லவா?
1: கண்டிப்பா அவங்க அதை புரியணும்,
0: புரியணும், அவங்கள புரிய வைக்கணும், அதுவும் கூட இந்த இதனோட நோக்கம் தான்
1: டாக்டர். அதுக்கப்புறமா இவ்வளவு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனிப்பட்ட ஒரு மருந்தினுக்கு அல்லது பொது சமூகத்துக்கு இவ்வளவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த புகையிலையே தடுக்கிறதுக்காக அரசாங்க வழியிலேருந்து ஏதாவது நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதா?
0: ஆமாம், அரசாங்க வழியில நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கே ஒரு நேஷனல் டுபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்கு, அது வந்துட்டு என்னதுன்னா இந்த நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கா, இந்த கோட்பா சொல்லுவா, COTPA 2003 சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட்னாக்கும் அந்த கோட்பாயோட ஃபுல் ஃபார்ம். சிகரெட்டும் அந்த புகையில சம்பந்தமான பொருள்களை உண்டாக்குறதுக்கு ஸ்பெஷலா லைசன்ஸ் வாங்கணும், அது உண்டாக்குறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் மட்டும்தான் அதை உண்டாக்கப்படும், அதை உண்டாக்கி அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது, அந்த அட்வர்டைஸ் பண்ணினா கூட அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கா, அந்த இதுக்குள்ள நின்று தான் அட்வர்டைஸ் பண்ணப்படும், அதுபோல அது விற்கிறதுக்கும் அதை வாங்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தடை உண்டு, ரூல்ஸ் உண்டு. அந்த ஆக்ட் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை கொண்டு வந்து பிராவர்த்திகமாக்கிட்டுண்டு, அது 2003 இங்க ஆக்ட் நிலவில உண்டு. அதாக்கு இந்த பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் பொது இடங்கள்ல புகை பிடிக்காதீங்க, ஹாஸ்பிட்டல்ஸோட பிரிமைசஸ்ல போய் புகை பிடிக்காதேங்க, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சிருப்பா. ஆஃபீஸுகளில் ஆஃபீஸஸில் எல்லாம் இந்த புகவலி விடாது என்று எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே இதுக்காகத்தான், இந்த ஆக்ட் பிரகாரம் தான் அதை எழுதி வச்சிருக்காங்க.
1: இப்படி எழுதியிருந்தும் கூட என்னைக்கு ஏராளமானவர்கள் அதுக்கு முன்னே

0: അടിയെ നിന്ന് പുകവലിക്കുന്നത് നമ്മൾ പാത്തിട്ടേ ഇരിക്കുമേ. അപ്പൊ അതുക്കാൻ വേണ്ടി കുഞ്ഞും കൂടെ കടുമേന നടപടികൾ ഗവൺമെന്റ് തരപ്പിലെന്ന് പറഞ്ഞു നിനക്കറേ.
1: ആമാം, കട്ടായമാ. ഇതുക്ക് അവ ഫൈൻസ് ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അതേമാതിരി പണിഷ്മെന്റ് ഇംപ്രിസൺമെന്റ് ചൊല്ലി ജയിലറയില പോട്ട് വെക്കറത്തക്ക് കൂടെ പ്രൊവിഷൻസ് ഇരിക്കും അന്ത ആക്ടില്. ആനാ അത് കടുമയാ നടത്തിനാനാക്ക നിങ്ങൾ சொன்ன മാതിരി അത് സമൂഹത്തിക്ക് ரொம்ப നല്ലത്, എന്താ നമ്മ ചുറ്റുപാടുക്ക് ரொம்ப നല്ലതായിരിക്കും നിനക്കറേ.
0: കണ്ടിപ്പ അത് തേവേ, സമൂഹത്തിക്ക് ரொம்ப തേവേന ഒരു വിഷയം മാത്രമാണിത്. അപ്പുറമ വേറെ എന്നെ ആക്ട്സ് ഇരിക്ക് അരസ് തരപ്പിലിരുന്ന്?
1: അരസി തരപ്പിലേന്ത് ഇതുതാ മെയിൻ ആണ് ആക്ട്, ചീഫ് ആക്ട് ഇതുതാ. അപ്പുറം ടുബാക്കോ മട്ടുമല്ലാതെ മറ്റു ബോധപ്പൊരുകൾക്കും വേണ്ടിയും ഇതേ ആക്ട്, നാഷണൽ ടുബാക്കോ കൺട്രോൾ പ്രോഗ്രാം മാതിരി തന്നെ നാഷണൽ ആൽക്കോഹോൾ കൺട്രോൾ പ്രോഗ്രാം അന്ത മാതിരി നിറയെ പ്രോഗ്രാംസ് ഇരിക്ക്. അതാത് ബോധപ്പൊരുകൾക്ക് തേവയാന മാതിരിയില് റെഗുലേഷൻസ് വെച്ചിരിക്കണം. അതുക്ക് വേണ്ടി നിറയ ആക്ടും ഇരിക്ക്. ആനാ അതെല്ലാം പ്രോപ്പറാ നല്ല പടിയാ ഉപയോഗിക്കപ്പെടുന്നതാ എങ്കിലത് താൻ
0: സന്ദേഹം. அப்புறமா டாக்டர், இப்போ ஒருத்தர் அதிகமாக புகையிலை எடுக்கிறாங்க, புகையிலை பொருட்களை உபயோகிக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்வாய் படுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இல்லை திருப்பி வரணும் அப்படின்னு நினைச்சா அவங்களால திருப்பி விட முடியும்னு நினைக்கிறீங்களா?
1: கட்டாயமா ஒராளுக்கு அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்னம்பிக்கையை சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தா கட்டாயமா அவங்களுக்கு திருப்பி வரலாம். அப்புறம் இந்த புகையிலையினால வரப்பட்ட ரோகங்கள் இருக்கு இல்லையா, வியாதிகள், அந்த வியாதிகளில் ஒரு 90% வியாதிகளும் ரிவர்சிபிளா, அதாவது புகையில நிறுத்தினாக்கா அது அந்த ஸ்டேஜிலேருந்து திருப்பி வர ஸ்டார்ட் ஆகும்.
0: கண்டிப்பா
1: இயர்லி ஸ்டேஜில ஆனாக்கா ரொம்ப நல்லது. அவங்க புகையிலே விட்டாச்சானாக்கா அவங்க சட்டுன்னு அவங்களுக்கு நார்மல் லைஃபுக்கு திருப்பி வரலாம். அதே மாதிரி தான் அந்த கவுன்சிலிங் மாதிரி எல்லாம் இப்ப நிறைய இருக்கு, சென்டர்ஸ் இருக்கு. சின்ன குழந்தைகள், இப்ப யங் குட்டிகள்ல, ரொம்ப சின்ன குழந்தைகள்ல வர நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட ரொம்ப இந்த புகை பிடிக்கிறது, அப்புறம் இந்த தம்பாக்கு வாயில வச்சுக்கிறது, அதெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு.
0: கண்டிப்பா அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு, சின்ன பிள்ளைகள் இதுக்கு அடிமையாகிறது.
1: ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த பிசினஸ் நோக்கத்தோடு கூடி ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தி ஆனகுண்டாக்கு, அதுக்கு கூட ரூல்ஸ் அந்த நோக்கத்தோடும் கூடியாக்கும் இந்த புகையில தடுப்பு தினம் கொண்டாடுறது. அப்படி செய்யக்கூடாது, நீங்க அட்வர்டைஸ் பண்ணாதேங்கோ. அது மாதிரி இப்ப நிறைய பொருள்கள், முட்டாய், அப்புறம் இந்த கேண்டி, சின்ன சின்ன ஜூஸ் சாஷே, இதெல்லாம் கூட நல்ல ஃப்ளேவரா வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா அதுல புகையில இருக்கும். அதை விற்கிறதுக்கு இவாளுக்கு பெரிய லைசன்ஸ் வேண்டா. அது வந்து அவ தப்பான ரீதியில நிறைய, ஈவன் மல்டி நேஷனல் கம்பெனிஸ் கூட அது மாதிரி உள்ள பொருள்களை விற்கிறதுண்டு. அதெல்லாம் ஒரு சில ராஜ்யங்கள்ல அதெல்லாம் அவ பேன் பண்ணியிருக்கா. ஆனா நிறைய மிகப்பெரிய ராஜ்யங்கள் கூட அதெல்லாம் அலோவ் பண்றதுண்டு. அப்படி எல்லாம் பண்றது என்னாகும்னாக்கா, இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த கேண்டியோட ஸ்வீட்னஸ், ஸ்ட்ராபெரி ஃபிளேவரா, ப்ளூபெரி ஃபிளேவரா, அப்படி இப்படி சொல்லி ஃபிளேவர் கொடுக்கறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ரெண்டு நாள் சாப்பிடறத மூணாமத்தே நாளைக்கு அவளுக்கு கிரேவிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இன்னும் சாப்பிடணும் என்ன நான் சொன்னேன், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். புகையிலையில இருக்கப்பட்ட நிக்கோட்டின், டொப்பாமினை செக்ரேட் பண்ணறது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியில இன்னும் இன்னும் கிடைக்கணும், அந்த மகிழ்ச்சி இன்னும் வேணும் வேணும் என்கிற ஆசையில அடிக்ஷன்ல வந்துடுவா. அந்த அடிக்ஷன் வந்தா தான் கஷ்டமாக்கும், ஏன்னா திருப்பி வர முடியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: ஒராளுக்கு போனோம் திரும்பி போனோம் என்கிற ஆசை இருந்தா கூட அவளுக்கு ஆசை இருக்கு, ஆனா அவளோட பாடி அதை அனுமதிக்காது. அதனால நல்ல ஒரு ரொம்ப நாளான பழக்கமாக்கும் என்னுண்டுனாக்கா அதுக்கு கட்டாயமா ஒரு மருத்துவ துணை தேட வேண்டியது அவசியம்தான்.
0: அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ மெடிக்கல் சப்போர்ட் என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு, அதுல இருந்து திருப்பி வர்றதுக்காக?
1: மெடிக்கல் சப்போர்ட் சொல்லறது அதுல மெயினா கவுன்சிலிங்கா, ஈவன் இந்த மெடிசின்ஸ் கொடுக்கறத விட ஜாஸ்தியா அவங்களுக்கு இதனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லி கொடுக்கல. இப்போ புகை பிடிக்கப்பட்ட சின்ன குழந்தைகள், இல்லை ஒரு டீனேஜ்ல இருக்கப்பட்டவா, யங் கொஞ்சம் யூத்தா இருக்கப்பட்டவா, அவள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்க அந்த டைம்ல வேற ஏதாவது நல்லதா சாக்லேட்ஸ் மாதிரி வாங்கி வாயில போட்டு சப்பலாம், அது ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்புறம் இந்த லாலிபாப்ஸ் இருக்கே, நல்ல பிராண்ட் லாலிபாப்ஸ், நல்ல லாலிபாப்ஸ் உண்டு, அது சும்மா சாப்பிட்றது கேடுதான், அல்ல சேக்கர் நல்லா இருக்கும். ஆனா கூட இந்த புகையில உபயோகத்திலேருந்து முக்தி நடுறதுக்காக வேணுமானாக்கா அதை சப்பிக்கையா சொல்லலாம். அப்புறம் நிறைய மெடிசின்ஸ் கூட இருக்கு. ரொம்ப ஓவர் ஸ்டேஜில் ஆகி போயாச்சுனாக்கா அதுக்கு நமக்கு மென்டல், சில பாளுக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கூட வந்துடும்.
0: கண்டிப்பா
1: ரொம்ப மதிபிரமம் மாதிரி எல்லாம் கூட சிலவா பிஹேவ் பண்ண தொடங்கிடுவான். அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு மருத்துவமனையில ஏதாவது அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு மெடிசின்ஸ் உண்டு, அந்த மெடிசின்ஸ் எடுத்து அந்த ட்ரீட்

0: ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்கயே அவங்க கவுன்சிலிங் எல்லாம் தருவாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணி அப்புறம் இந்த யோகா டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. யோகா இப்போ ரொம்ப ப்ரிவலண்டாக இருக்கு. யோகாயில் நல்ல மென்டல் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள சக்தி, மனோபலம், இதையெல்லாம் கொடுக்கும்படியான யோகா அபியாசம், இதையெல்லாம் நம்ம பின்பற்றோமானாக்கா ரொம்ப சட்னி இதுலேருந்து விடுவித்து வரலாம்.
1: கண்டிப்பாக. அப்புறமா அரசு மருத்துவமனைகளில் இதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு, இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா?
0: ஆமாம், அரசு மருத்துவமனைகள் இதுக்கு கூடினதான நிறைய மருத்துவமனைகள் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா மானசீக ஆரோக்கிய கேந்திரம் சொல்லி பேரூர் கடையில் இருக்கு, அங்கே டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. இந்த எந்த மருத்துவமனையில் போனாலும் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே எல்லாம் போனா உங்களுக்கு இலவசமாகவே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க.
1: கண்டிப்பாக எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, ஆனால் நாம தான் நினைக்கணும் அது வேண்டாம், நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு புகைப்பிடிக்கிற மனிதர் தான் அதுக்கு தீர்மானம் எடுக்கணும்.
0: கட்டாயமா? கட்டாயம்.
1: அப்புறமா டாக்டர், கடைசியா, புகையில பழக்கம் போலவே மது பழக்கமும் போதைப் பொருட்களோட பழக்கமும் இன்னைக்கு நம்ம மக்களிடையே அதிகமாக வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி நம்ம ஆகாஷவாணி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே நம்ம வரும் தலைமுறைய ரொம்ப அதிகமாக பாதிக்க போறது. அப்போ எந்த பொருள் ஆனாலும் அதில் அதிகமான அந்த அடிக்ஷன் வந்தாச்சானாக்கா நம்ம நார்மலான ஒரு லைஃப் நமக்கு லீடு பண்ண முடியாது. அந்த அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி, குழந்தைகளுக்கும் அது மாதிரி தன் யூத்துக்கும் எடுத்து சொல்லி, யங் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களை இதுலேருந்து பின்திருப்பிக்கத்தான் வேணும். அதுக்கான என்ன நடவடிக்கையும் அரசியல் சார்பாக கூட செய்ய வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த நாள்களில் ரொம்ப முக்கியம் எதுனா, குழந்தைகள் எல்லாமே நிறைய இந்த சோஷியல் மீடியாஸில் போகப்பட்டவங்க, சோஷியல் மீடியாஸ் நிறைய பார்க்கப்பட்ட,
1: கண்டிப்பாக.
0: அப்போ அதனால அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது மாதிரி அப்படி செய்தா இப்படி வரும், அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லி அவங்கள வழி தெட்டிச்சு கொண்டு போகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாகிரதையோடு கூடி இவாளையெல்லாம் அதுலேருந்து விடுவிச்சு எப்படியாவது நம்ம நாட்டை, நம்ம நாட்டை மட்டும் இல்லை இந்த பூமியை முழுவதுமா காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கடமையாக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர். தமிழ் சொல் மாலை நிகழ்ச்சியோட இந்த உங்களோட கூடிய நேர்காணலோட அதனோட குறிக்கோளே அதுதான், இந்த புகையிலே எதிர்ப்பு தினத்தை நாமளும் நம்ம நேர்களுடன் நாம அனுசரிக்கிறோம். அதுக்கான விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம நேர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
2: வணக்கம். நேர்களே, புகையிலை உபயோகம் அது எந்த வடிவில் இருந்தாலும் அது புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு தற்கால சுகத்தையும் இன்பத்தையும் மட்டும்தான் தர முடியும். ஆனால் அதுவே நிரந்தரமாக மனிதனின் உடலுக்கு நோய்களை உருவாக்கி உயிரையும் பறிக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் புகைப்பிடித்தல் புகைப்பிடிப்பவர்கள் உயிரை மட்டுமின்றி சுற்றும் இருப்பவர்களின் உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம் என்பதை நாம் இந்த நேர்காணலிலிருந்து தெரிந்து கொண்டோம். எனவே புகைப்பிடித்தல் உடலுக்கு ஆபத்து என்பதை ஒவ்வொரு நேர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அது ஒரு சாதாரண விஷயம் என்பதையும் நேர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே புகையிலை உபயோகங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். புகையிலே இல்லா ஒரு சமூகத்தை உருவாக்குவது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது சமூக நலனுக்கும் மனித நலனுக்கும் கேடு விளைவிக்கும் புகையிலை உபயோகத்தை குறித்து டாக்டர் பிரியா அவர்களுடன் கூடிய ஒரு நேர்காணல். உடன் உரையாடியவர் டாக்டர் எம். சங்கீதா.

சுஜா விளக்கை பொறித்து கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் சிணுங்க அதை எடுத்து, ஹலோ, யாரு? எதிர்முனையில், நான் சென்னை பாரதி பேரவையின் செயலாளர் முரளிகிருஷ்ணா. நீங்கள் அனுப்பிய சிறுகதை தொகுப்பிற்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. அதை கேட்ட சுஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முரளிகிருஷ்ணா, நிகழ்ச்சி சுதந்திர தினத்தன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும். நேரில் வந்து இந்த பரிசை பெற வேண்டும். சுஜா, நிச்சயமா வருகிறேன். ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லவா? முரளிகிருஷ்ணா, சரிங்கம்மா, எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று கைபேசியை துண்டித்தார். மாலை வீட்டிற்கு வந்த கணவரிடம் மகிழ்ச்சியோடு விஷயத்தை சொல்ல, ரவி, வெரி குட், முதல் முறையாக ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. உனது விடாமுயற்சிக்கு பாராட்டு. ஆனா சென்னைக்கு போய் வருவதற்கு எப்படியும் ரூபாய் 5000 செலவாகும். இந்த மாசம் வேற பல செலவு இருக்கு என்று இழுக்க, சுஜா, உங்களுக்கு எல்லா மாசமும் ஏதாவது செலவு இருக்கும். பரிசு எப்பொழுதும் கிடைக்காது. முதல் முறையாக எனது கதைக்கு கிடைத்த அங்கீகாரம். ரவி, உனக்கு பரிசு கிடைக்கணும், அவ்வளவுதானே? நான் அவரிடம் பேசி தர சொல்கிறேன். சுஜா சுவற்றில் அடித்த பந்து போல், நான் அதையும் கேட்டேன். நேரில் வருபவர்களுக்கு மட்டுமே பரிசு வழங்கப்படும் என்று சொன்னார். இனி நீங்க கேட்பதால் ஒன்றும் நடக்க போறதில்லை. போற வழியை பார்ப்போம். ரவி, இதெல்லாம் ஒரு பிசினஸ் டெக்னிக். நேரில் வரவேண்டு என்று சொல்லும் போது நிறைய பேர் போக மாட்டாங்க. அவர்களுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டாம், லாபம்தான். சுஜா, இப்ப அவங்களுக்கு லாபமா நஷ்டமா பட்டிமன்றம் நடத்த எந்த பயனும் இல்லை. போக வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்று பாரதியின் புதுமை பெண் போல் அங்கிருந்து எழுந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு மகன் ராகுலுடன் விஷயத்தை சொல்ல, அவன், சூப்பர், உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கா, ரொம்ப சந்தோஷம். சென்னைக்கு தானே போயிட்டா போச்சு, இது ஒரு பிரச்சனையா? சுஜா, இல்லடா அப்பா, இந்த மாசம் வேற நிறைய செலவிருக்கு, போகணுமான்னு கேக்குறாரு. ராகுல், அப்பா அப்படி சொல்லாமல் இருந்தால்தான் அதிசயம். ஆனே கொடுப்பாரு, ஆனா அங்குசத்தை கொடுக்க மாட்டார். நாம போறோம், நீங்க கவலைப்படாதங்க, நான் அப்பாவிடம் பேசிக்கொள்கிறேன். முதல் முறையாக ஒரு பரிசு கிடைத்திருக்கு, நிச்சயம் அதை கொண்டாடித்தான் தீர வேண்டும். வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று தொடர்பை துண்டித்தான். வீட்டிற்கு வந்த ராகுல் அம்மாவுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் கொடுத்துவிட்டு, நீங்க ரொம்ப கெட்டிக்காரி, வீட்டில் இருந்து கொண்டே பரிசு வாங்குறீங்கன்னா சும்மாவா? யார் என்ன கேலி செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து எழுதி திறமையை நிரூபிச்சிட்டேங்க. வெரி குட், வெரி குட், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் என்று மகிழ்ச்சியுடன் படபடவென்று கூற, அதை கேட்ட சுஜாவின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. மகனுடன் சென்னைக்கு வந்த சுஜாவுக்கு தன்னுடன் கணவர் வரவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. உறவினர் வீட்டில் காலை டிஃபனை முடித்து இருவருமாக நிகழ்ச்சி நடக்கும் கலைவாணர் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பல இடங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் படைப்பாளிகள் வந்திருந்தார்கள். அதை பார்த்த சுஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அருகில் இருந்த மகனின் கையை பிடித்து கொண்டு, நீ அழைத்து வந்ததால் எனக்கு இங்கு வர முடிந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று தழுதழுத்த குரலில் கூற, ராகுல், என்னம்மா இப்படி சொல்றீங்க, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கீங்க, உணர்ச்சி வசப்படாம இந்த சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சுஜாவின் கவனத்தை திசை திருப்பினான். கடந்த பல வருடங்களாக கதை எழுதி வருவதையும் அதற்கு கிடைத்த பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் மனதில் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். அருகிலுள்ள சீட்டில் ஒரு பெண் வந்து இருந்தாள். சுஜா சிரித்து கொண்டே, உங்க பேரு? நான் பார்வதி, எர்ணாகுளத்திலிருந்து வருகிறேன். சுஜா? நான் சுஜா, திருவனந்தபுரத்தில் இருந்து வருகிறேன். உங்களுக்கு எதற்கான பரிசு? பார்வதி, எனது கவிதை தொகுப்பிற்கு முதல் பரிசு தருகிறார்கள். உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நெடுங்கால நண்பர்களைப் போல் பேசிக்கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து புறப்பட்ட போது, பார்வதி, நீங்க எங்கே போறீர்கள்? நான் உங்கள் கூட வரட்டுமா? சுஜா, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், உங்களுக்கு எங்கே போக வேண்டும் இதெல்லாம் ஒரு உதவிதான் என்று கூறி எல்லோருமாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள். பார்வதி, நீங்க எத்தனை வருடமாக கதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? சுஜா, குழந்தைகள் படித்து வேலை பார்க்கிறார்கள், கணவரும் கல்லூரியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனார், அதற்கு பிறகு எழுத தொடங்கினேன். நீங்க எத்தனை வருஷமா கவிதை எழுதுறீங்க? பார்வதி, அது ஒரு பெரிய கதை. நான் சின்ன வயதிலேயே கவிதை எழுதுவேன், கல்லூரியில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றிருக்கிறேன். டிகிரி முடிப்பதற்கு முன்பாக திருமணம் ஆகிவிட்டது. அதன் பிறகு ஒரு நாள் வீட்டில் கவிதை